மவள் கேனே படைமே அஜிவேந்தர ஜுவை செக்கோ அக்கோயின் அனோஹானோ. 6 de la mañana con 8 minutos. Buen día para todos.